0: வணக்கம் நேயர்களே, இன்றையினால் உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அழைத்து வந்திருப்பவர் உலகரங்கில் தமிழுக்காக வாழும் ஒரு தன்னலமற்ற தலைவர். ஒரு மொழி உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் மனிதர்கள் தேவை. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தமிழர்களில் ஒருவராகத்தான் முனைவர் சுவர்ணம் சங்கர் எமக்கு தென்படுகின்றார். ஒரு விஞ்ஞானி, ஒரு தகவல் தொழில்நுட்ப நிபுணர், ஒரு தமிழ் ஆசிரியர், ஒரு சமூக தலைவர். ஆனால் இது எல்லாம் விட அவரை தனித்துவப்படுத்துவது தமிழுக்காக அவர் செலவிட்ட ஆயிரக்கணக்கான தன்னார்வ மணி நேரங்கள். இன்று அமெரிக்காவில் இருந்து உலகளவில் தமிழ் மொழி, கல்வி மற்றும் பண்பாட்டிற்காக சேவை செய்து வரும் முனைவர் சுவர்ணம் சங்கரின் வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு தெரியுமாவில் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். தமிழை தாய்மொழியாக கொண்ட முனைவர் சுவர்ணம் சங்கர் உயர்கல்விக்காக அறிவியல் துறையை தேர்ந்தெடுத்தார். அவர் இந்தியாவின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றான IIT மெட்ராஸில் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் அமெரிக்காவிற்கு சென்று ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் முதுகலை பட்டமும் பெற்றார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றிய அவர் ஒரு பன்னாட்டு வங்கியில் துணைத் தலைவராக பதவி வகித்தார். ஆனால் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய அடையாளம் அவரது தொழில் அல்ல, அது தமிழுக்கான சேவை. அமெரிக்காவில் அவரது மகள் பள்ளிக்கு செல்ல தொடங்கிய போது ஒரு கேள்வி அவரது மனதில் எழுந்தது. என் குழந்தை தமிழ் மொழியை இழந்து விட்டால் என்ன ஆகும்? அந்த கேள்விக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கமாக மாறியது. தமிழ் கற்றல் என்பது வீட்டில் பேசுவதால் மட்டும் போதாது, அதற்கு ஒழுங்கான கல்வி அவசியம் என்று அவர் உணர்ந்தார். அந்த எண்ணத்தின் விளைவாக டாக்டர் சுவர்ணம் சங்கர் மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து டேலண்ட் தமிழ் லாங்குவேஜ் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் என்ற முழுக்க முழுக்க தன்னார்வலர்களால் நடத்தப்படும் தமிழ் வார இறுதி பள்ளியை அமெரிக்காவின் மேரிலாந்தில் தொடங்கினார்கள். இந்த பள்ளி நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு தமிழ் கற்றுத்தந்தது, ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தது, அமெரிக்காவில் தமிழ் கல்விக்கான ஒரு முன்மாதிரியாக வளர்ந்தது. பல ஆண்டுகளாக அவர் நேரடியாக தமிழ் கற்பித்து வருகின்றார். முனைவர் சங்கர் அவர்களின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று தமிழ் சேர் இன்கம் அமைப்பின் மூலம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர தமிழ் இருக்கை அமைக்கும் முயற்சியில் முக்கிய பங்காற்றியது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களில் ஒற்றுமையான முயற்சியால் இந்த முயற்சி பல மில்லியன் டாலர்களை திரட்டி ஹார்வர்டில் தமிழ் ஆய்வுக்கான நிரந்தர பேராசிரியர் பதவியை உருவாக்க உதவியது. இது தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு உலகளாவிய கல்வி அங்கீகாரமாக பார்க்கப்படுகின்றது. முனைவர் சங்கர் ஒரே ஒரு அமைப்பில் மட்டும் பணியாற்றவில்லை, அவர் பல தமிழ் மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார். அவற்றில் அமெரிக்கன் தமிழ் அகாடமி, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஃபெட்னா, வாஷிங்டன் தமிழ் சங்கம், தமிழ்ச்சியர் இன்கார்பரேஷன், இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் போன்ற அமைப்புகள் அடங்கும் மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் அறங்காவலர்களாகவும் இருந்து வருகின்றார். அவரது வாழ்க்கையின் தத்துவம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, தமிழ் என்பது பேசும் மொழி மட்டுமல்ல, அது அடுத்த தலைமுறைக்கு பொறுப்புடன் வழங்க வேண்டிய ஒரு பாரம்பரியம். அதற்காக அவர் தனது குடும்பத்துடன் சேர்ந்து பல ஆண்டுகளாக தன்னார்வமாக உழைத்து வருகின்றார். வெற்றிகரமான தொழில்முறை வாழ்க்கையையும் சமூக பணியையும் சமநிலைப்படுத்தி உலகரங்கில் தமிழனின் குரலை உயர்த்திய முனைவர் சுவர்ணம் சங்கர் அவர்களுக்கு அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். அவரது பயணம் ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பு எப்படி ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. சரி, நேர்களை மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு
2: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
3: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
1: உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு.
2: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
3: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
1: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
2: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
3: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
1: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரு நாடு.
2: பிறரை நாடாது தன் வளம் உடையதே நாடு.
3: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
1: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
2: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
3: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

0: வாடே, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க, லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: ஒண்ணுடியா? தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதன கேசு சதனா,
0: சும்மா வெள்ளாசு

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்

பக்கும் பக்கும் பாடப்போறா பருவ கால கதைகள் சொல்வி.

அந்த வனத்துல ஐயா மானே தேடி வந்தாராம்.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரில இருக்கு.
1: இருக்கியா
0: ஏ வாங்க.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே ஜானகி காத்திருந்தாள் பகலிருந்தாள்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: ஒரு பாடே இல்லாத

0: நீயா இப்பயாத அடிச்ச?
1: காதோர கம்பளி குச்சிரே விடுவனா? நானு போட்டா செங்கல்ல நஞ்சிருச்சுல்ல.
0: அடே அடே, ஏன்டா அப்படி என்ன பாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு?
1: அண்ணே, பூச்சி சாதாரண பண்ணிக்காதீங்க. கேவலம் ஒரு பூச்சி என்ன பூச்சி நினைச்சு கழிச்சுச்சுனே.
2: இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: எளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: உன் இஷ்டம், உன் இஷ்டமா?
1: எல்லாம் என் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
0: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு.

0: உங்க அம்மா பாரு எப்படி உருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் பேசு.
0: ஹே மாமா மாமா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: போடி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இது கல்லாவா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னடா அது, சரியில்லையே ஹோட்டல்ல. இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ஓகே.
1: ஏன் சார் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க?
0: அதுவா சார், வாஸ்து பிராரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்குறா சமிக்கம்.
1: ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க?
0: உங்ககிட்ட என்ன இருக்கு?
1: நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் குடுக்கறேன்.
0: அப்படியா? கண்டிப்பா
1: கண்டிப்பா.
0: பர்கர் இருக்கா?
1: வல்கரா?
0: வல்கர் இல்லையா, பர்கர் பர்கர்.
1: அதெல்லாம் இல்லீங்க.
0: இல்ல பிசா
1: இல்லீங்க.
0: இல்ல சிக்கன் கொக்கா?
1: கொக்காவா?
0: இல்ல சைஸ் புட்டியாது இருக்கா?
1: இல்லீங்க.
0: இல்ல டக்கிலோ
1: இல்லீங்க.
0: இல்ல
1: இல்ல
0: ஸ்பிரிங் ரோல்
1: இல்லீங்க.
0: இல்ல கபாபா?
1: கபாபா இல்லீங்க.
0: இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. சரி போட என்ன இருக்கு?
1: இட்லி வடை தோசை.
0: எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னு அதை எவ்வளவு நாளை திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா நானும் முன்னேறோம். அதை செய்ய பாருங்க.
2: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின்.
1: நடுநிலையாய் நிற்றலே நல்ல தகுதி.
2: When every section of society is treated fairly, justice flourishes.
0: செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து.
1: செம்மையாளன் செல்வம் வழிவழியாய் வரும்.
0: நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல்.
1: நடுநிலை தவறிய செல்வத்தை அன்றே விடுக.
2: Give up the wealth acquired by unfair means, even if that wealth can be put to good use.
0: கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம், நடுவுரிய அல்ல செய்யின்.
1: நெஞ்சத்து நேர்மை நீங்கின் கேடு வரும்.
2: When the mind swerves away from justice and fairness, the inevitable consequence will be one's ruin.
0: கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு.
1: நடுநிலையாளன் வறுமையை உலகம் பழிக்காது.
2: A good man will be respected, be he poor or rich.
0: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி.
1: தராசு போன்ற நடுநிலைமை சான்றோர்க்கு அழகு.
2: Being unbiased and fair, like an even balance, is a quality of great men.
0: வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்.
1: பிறர் பொருளையும் தமதாக கருதி வாணிகம் செய்க.
2: If traders guard other people's interests as their own, their trade will flourish.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: என்று நினைக்கிறேன் கணமா.

0: கண் பாராயோ, ஒன்னது சேராயோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க, அடுத்த பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம், வாங்க. அடுத்த பாடல் இதோ.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மெட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

வள்ளியூர் சிலர் தமை வதா ஏ புரிக்கு வதா ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலை யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதர் கரிகாலன் படையான் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: வழியில 10 பைசா எல்லா நேரத்துல பசி கபகபன்னு எடுக்குதே. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா, வெளியே போறப்ப மனசு வகுறு நிறைஞ்சு போகணும். வாங்க சார், சப்ளை சார், வாங்க.
1: என்னென்ன
0: சாப்பிடுறேன்னு அழியறளவுக்கு நக்கறானே.
2: GCSMR, Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லிக்கிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலத்தில் போவோம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஸ்மூதி மாதிரி, மேங்கோலையும் பியர்ஸையும் வச்சு அலோவேரா சேர்த்து செய்கிற ஒரு ஸ்மூதி. இது எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முதல் இந்த ஜூஸில் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் மாம்பழத்தில் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டமக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நீக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிடிட்டியை மற்ற புவர் டைஜஷன் அதுகளை வந்தெல்லாம் இல்லாமாக்கும். அது கொஞ்சம் அதுக்கு சோம் வரும் அப்படியானது. அதெல்லாம் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு இந்த பியர்ஸ் வச்ச கேக்கில் பியர்ஸில் வந்து அதுவும் வந்து டைஜஷனுக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. ஓசோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷரையும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆக்களுக்கும் வந்து காம் ஆக்கிறதுக்கு பியர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. ஒரு பியர்ஸை வந்து மெதுவாக நல்லா கழுவிட்டு மெதுவாக நாங்கள் சாப்பிட வைக்கல, ஏன்னா ப்ரெஷரை லோ பண்ணும்படிவா மெயின்டைன் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. அது நல்லம். அடுத்து அலோவேராவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அலோவேராவில் நிறைய சத்துக்கள் உள்ள பியில் இருக்கிற எல்லா சத்துமே அதில் இருக்குது. என்ன B1, B2, B3, B6 சொல்லி எல்லாம் இருக்குது. வைட்டமின் இசி மற்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு அது நல்லம். சகல விதமான சத்துக்களும் அது இருக்குது. அந்த மற்றது வந்து எங்களோட பாடியை கூலாக வச்சுக்கொள்ளும். இந்த சம்மர் டைம்லலாம் நல்லா மற்ற எங்கள் ஸ்கின்னுகளுக்கு அதுக்கெல்லாம் அலோவேரா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஓல்சோ மாம்பழம் பியர்ஸ் கூட எங்களோட ஸ்கின்னுகளுக்கு நல்லா. பழங்களை வந்து நிறைய சாப்பிட்றது எங்களோட பாடிக்கு நிறைய நன்மை தான் தரும். இப்போ மாம்பழம் எல்லாம் நிறைய கிடைக்குது, பியர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது எல்லா இடமும். நீங்கள் அதை வாங்கி எப்படி செய்கிறதென்று நான் இப்போ சொல்லித்தரேன். ஒரு நல்ல ரைப் மேங்கோவாக வாங்கி கொள்ளுங்க. நல்ல மேங்கோவாக இருக்கணும். அதை நல்லா பார்த்து வாங்கி கொள்ளுங்க. அடுத்தது 3 லார்ஜ் பியர்ஸ், பெரிய பியர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து அலோவேரா 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் அந்த அலோவேராவையும் முழுசாக வாங்கி கொள்ளுங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மாம்பழத்தை நல்லா தோல் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. கழுவிட்டு தோல் சீவி எடுத்து அதை சப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேரை தோல் சீவோணுமென்றது இல்லை. அதை கழுவிட்டு நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. அதை நடுவில் இருக்கிற அதை கோர் பண்ணி எடுத்துட்டு அலோவேராவை நீங்கள் வந்து வடிவாக கழுவிட்டு முழுசாக கழுவிட்டு நீங்கள் அந்த 2 சைடில் இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிறத வெட்டிட்டு மேல் தோலையும் வடிவாக சீவி எடுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெல்லை எடுங்கோ. எடுத்து அதை நல்லா சொப் பண்ணுங்கோ. வடிவாக சின்ன சின்ன குட்டி குட்டி இந்த பேர்ல்ஸ் மாதிரி அந்த சைஸில் நீங்கள் அந்த சின்ன பேர்ல் டீ என்று சொல்லி அது இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேர்ல்ஸுகள் மாதிரி நீங்கள் சின்ன சின்னாக வெட்டி கொள்ளுங்க. வெட்டிட்டு அதை நல்லா 7 தண்ணியில் கழுவி கொள்ளுங்க. வடிவாக கழுவினீங்கன்னா அந்த வலுவலுப்பு எல்லாமே நல்ல குட்டி குட்டி சங்க்ஸாக இருக்கும் அது வடிவாக. இப்போ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்மூதியை, ஆனால் இந்த ஸ்மூதியை செய்யக்குள்ளே நீங்கள் உடனே குடிக்க வேணும். அப்போ அதுக்கு ரெடி ஆகின பிறகுதான் நீங்கள் இதை அடிக்க தொடங்க வேணும். இதை நீங்கள் வெட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ செய்முறையை பார்ப்போம். பிளெண்டர் எடுத்து 2 கியூப்ஸ் ஐஸை போட்டுட்டு இந்த மாம்பழம் இந்த பேரையும் போட்டு

0: நல்லா அடிங்கோ, நல்ல ஸ்மூதியாக வர அளவுக்கு அடிங்கோ. அடித்து எடுத்துட்டு நீங்கள் அடிக்கல நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் சீனி, அது நீங்கள் எதை போடுறீங்களோ, ப்ரௌன் சுகர்ண்டா ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர்ண்டா ஒயிட் சுகர் போட்டு நீங்கள் அடித்து கற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி தேன் விடுறேன்டா தேன் விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஆனால் மாம்பழம் நல்ல இனிப்பு மாம்பழமாக இருந்தால், பியர்ஸும் இதாக இருந்தால் நீங்கள் இனிப்பு போட தேவையில்லை. இப்போ இதை வடிவாக ஒரு கிளாஸுக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த அலோவேராவை போடுங்க. ஒரு கிளாஸுக்கு ரெண்டு அலோவேரா போடலாம் நீங்கள், இந்த ரெண்டு ஸ்பூன் அலோவேரா போடுங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு அதை ஒரு ஸ்ட்ரோ வச்சோ அல்லது ஸ்பூனாலேயோ நீங்கள் குடிக்கல இந்த அலோவேராவையும் சேர்த்து நீங்கள் கலக்கி கலக்கி அப்படியே குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஸ்டமக்கும் நல்ல ஃபீல் குட்டாக இருப்பீங்க. இந்த கன்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் பியர்ஸ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு இந்த மேங்கோ, பியர்ஸ், இந்த அலோவேரா மூண்டுமே உங்களுக்கு காலையில் உண்மையில் நீங்கள் ஃபீல் குட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அது மாதிரி உங்களோட பாடி நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் எல்லாம் க்ளோ பண்ணு, நல்லா எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்மூதி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் மேங்கோ, பியர் அண்ட் அலோவேரா செய்த ஸ்மூதி எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கு சொல்லித்தந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவை காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோர்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: வர வர இந்த வாத்தியார்கள் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க.
1: பத்தே முக்கால் ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
2: ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா?
1: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் ரெண்டு, காந்தி சைடா கருவாப்பையில.
2: ஏன் மாப்பிள்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸ் ஆஃப் லீவ் விடுவாங்க, இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
0: அதானே

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமானது நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: டேய், உங்களுக்கு தான் நான் பேசுறேன், உனக்கு என்னதான் வேணும்?
1: நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

0: குக்கிங்கா? டெய்லி நான் தானே பண்றேன். இன்னைக்கு வாழ் வந்திருக்கா, நீயே பண்ணு.
1: டே டே டே ப்ளீஸ் டே டே அப்பனா கேவலமா இருக்கும்டா.
0: பரவாயில்ல, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நீயே பண்ணு.
1: டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்
0: ஏன்டா இப்படி பண்றேன்?